0: ஒரு தாவை தாம் தாம் தட்டு தட்டு அங்கே உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வாசிக்கணும். இந்த கோர்வை நல்லா ப்ராக்டிஸ் செய்து வைக்கணும். அடுத்த கிளாஸில் அடுத்த பாடமாயிட்டு நமக்கு நோக்காம்.
1: ஓகே சார்,
0: நமஸ்காரம்.
2: இதுவரை கேட்டது மிருதங்க பாடம். படிப்பிச்சது நாஞ்சில் AR அருள். படிச்சது மாவேலிக்கர எச் விஸ்வதேவ். சங்கீத சரணி சமாபிச்சு.
3: பிரகாஷதார ஆரோக்கியரங்கத்தை விதக்தர் சம்சாரிக்கணும். எல்லா திவசவும் உச்சக்கு 12:40 மறக்காது கேட்குக பிரகாஷதார.

செப்டம்பர் 5 ஆசிரியர்கள் தினம். ஆசிரியர் என்பது ஒரு தொழிலின் பெயர் அல்ல, மாறாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கி எடுக்கும் சமூக பொறுப்புடையவர்கள். இன்று நாம் காணும் இலக்கிய, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு எல்லாம் வித்திட்டவர்கள். உலகின் இருளை நீக்கி வெளிச்சம் தரும் சூரியனை போல மனதின் இருட்டான சிந்தனைகளை நீக்க வெளிச்சமாக அமைந்தவர்கள். எனவேதான் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்றே தாய் தந்தையருக்கு பிறகு குருவிற்குத்தான் இடம், அதற்கு பிறகுதான் தெய்வம். அவ்வாறான பெருமைக்குரியவர்கள் ஆசிரியர்கள். தான் ஒரு ஆசிரியராக இருந்து புதிய சிந்தனைகளை சமூகத்தில் வித்திட்டவர் தான் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். அவர்களின் பிறந்த நாளை தான் ஆசிரியர்கள் தினமாக நமது நாடு கொண்டாடி கொண்டிருக்கிறது. இவரிட தேசிய ஆசிரியர்கள் தினத்தை சார்ந்து இன்றைய தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக நேயர்கள் கேட்க இருப்பது திருமதி மாலதி சுந்தரராஜன் அவர்கள் எழுதி வழங்கும் உரை, எழுத்தறிவித்த இறைவன்.

கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாக்கின்படி ஒரு மனிதனுக்கு மகத்தான செல்வம் கல்வி ஒன்றுதான். அழியாத அச்செல்வத்தை வழங்கும் ஆசிரியர்கள் என்றும் வணங்கத்தக்கவர்கள். ஒவ்வொரு ஆசிரியரும் இறைவனுக்கு சமம். எழுத்தறிவித்தவன் இறைவனாவான். நூற்றுக்கணக்கான புத்தகங்களின் சாரம் ஒரு ஆசிரியரின் ஓரிரண்டு வார்த்தைகளில் உயிர்ப்பித்து நிற்கும். எதையும் கற்பிக்க ஒரு ஆசிரியர் தேவை. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தக. அன்ன சத்திரம் 1000 வைத்தாலும் அஸ்வமேத யாகம் பல செய்தாலும் இரண்டு பேருக்கு எழுத்தறிவித்து கல்விக்கண்ணை திறக்கும் ஆசிரியர் பணிக்கு ஈடு எதுவுமில்லை. வருடம் முழுவதும் எத்தனையோ விழாக்கள் கொண்டாடுகிறோம். தேசத்தை போற்றும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, பெண்மையை போற்றும் மகளிர் தின விழா, அன்பின் அடையாளமான அன்னையரை போற்றும் அன்னையர் தின விழா என்று மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மற்றவருடன் பகிர்ந்தும் கொள்கிறோம். அதேபோல் அறிவு கண்ணை திறக்கும் ஆசிரிய பெருமக்களை போற்றும் சிறப்பான தினம் ஆசிரியர் தினம். நம்

முன்னாள் ஜனாதிபதி சர்வப்பள்ளி ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சிறந்த ஆசிரியராக விளங்கினார். அவர் விருப்பப்படி அவர் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதத்தில் ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். திரு ராதாகிருஷ்ணன் ஆசிரியராக வாழ்வை தொடங்கி நாட்டின் குடியரசுத் தலைவராக திகழ்ந்தவர் என்பதை நாம் அறிவோம். பெருமை மிகு குடியரசுத் தலைவர், தத்துவ ஞானி, அறிஞர், அரசியல்வாதி, எழுத்தாளர், பேச்சாளர், ஆன்மீகவாதி, அனைத்திற்கும் மேல் சிறந்த பண்பாளர் அவர். இத்தனை பெருமைக்குரிய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இளம் வயதிலேயே படிப்பதிலும் எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டவர். ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியராகவும் இந்திய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆசானாகவும் விளங்கியவர். தன் முதல் பணியினை சென்னை மாநில கல்லூரியில் தொடங்கிய காலத்திலேயே பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதி புகழ் பெற்றவர். அவரை தேடி பதவியும் புகழும் அணிவகுத்து நின்றன. இங்கிலாந்திலும் கொல்கத்தாவிலும் பேராசிரியராகவும் ஆந்திராவில் துணைவேந்தராகவும் ஒரே சமயத்தில் பணியாற்றி நம் நாட்டிற்கு பெருமை சேர்த்தவர். மேல் நாடு சென்று படிக்காத இவர் மேலை நாட்டு மாணவர்களுக்கு பேராசிரியராக திகழ்ந்தது பெருமைக்குரிய விஷயம். இது அவர் ஆங்கில புலமைக்கு எடுத்துக்காட்டு எனலாம். சொராஜ்யா என்ற ஆங்கில பத்திரிகையை நடத்தி உலகளவில் வாசகர்களை பெற்றவர் அவர். வெளிநாட்டில் ஆற்றிய உரைகள் நம் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் பிரதுமையை பற்றிய சொற்பொழிவுகளாக இருந்தன. இவை அவரது அறிவின் ஆழத்தையும் நாட்டுப்பற்றையும் பறைசாற்றுகின்றன. ஒரு நாட்டின் பெருமை அதன் கல்வித்தரம்தான். மாணவர்களுக்கு தரமிக்க அழியா கல்வி செல்வத்தை அளிப்பதுடன் ஒழுக்கம், நேர்மை, பண்பு, தன்னம்பிக்கை ஆகியவற்றையும் வளர்த்து சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள மாணவ பிரஜையை உருவாக்கும் அரும் பணியை ஆற்றி வரும் ஆசிரியர்களுக்கு என்றென்றும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்ற சொல்லிற்கேற்ப பல மாமேதைகளை புகழெனும் ஏணியில் ஏற்றிவிட்ட பெருமை அவர்களுடைய ஆசிரியர்களை சாரும். முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவர் எழுதிய புத்தகத்தில் அவரை உருவாக்கிய ஆசிரியர்களை பற்றி பெருமையாக நினைவு கூறுகிறார். தூக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை தூங்குவிடாமல் செய்வதுதான் கனவு என்று கூறிய அவர் மாணவ சமுதாயத்தின் முன்னேற்றத்தை தன் முழு மூச்சாக கொண்டவர். அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். பள்ளி நாட்களில் ஒரு மாணவனாக அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தில் சுவைபட எழுதியுள்ளார். தன் வாழ்நாட்களிலும் அவற்றை கடைப்பிடித்த மா மனிதர் அவர். ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகின்றேன். டாக்டர் கலாம் விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் குறிப்பிட்ட ஒரு துறையின் அதிகாரியாக பணிபுரிந்து வந்த சமயம் ஒரு நாள் அவர் பிரிவில் வேலை பார்த்து வந்த ஒரு பொறியாளர் மாலை தன் மகளை பொருட்காட்சிக்கு அழைத்து போக தான் சீக்கிரம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று அனுமதி கேட்டார். வேலையை முடித்துவிட்டு போகலாம் என்றார் டாக்டர் கலாம். அந்த பொறியாளரும் மகிழ்ச்சியாக வேலையில் கவனம் செலுத்த நேரம் போனதே தெரியவில்லை அவருக்கு. 7 மணி, மகளுக்கு என்ன பதில் கூறுவது என்று யோசித்தபடி வீட்டை அடைந்தவருக்கு ஆச்சரியம். ஆம், வேலை உற்சாகத்தில் தன்னையே மறந்திருந்த அந்த இளம் பொறியாளரை தொந்தரவு செய்ய விரும்பாத டாக்டர் கலாம் அவர்கள் அவர் மகளை தானே பொருட்காட்சிக்கு அழைத்துச் சென்றாராம். இன்றும் இச்சம்பவம் பெரிதும் பேசப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் அவரது அதிகாரம் அல்ல, அவர் கற்றுக்கொண்ட பண்பும் அடக்கமும் தான். நாமும் இதை கற்றுக்கொள்வோமே. எழுத்து விதைகளை இம்மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, ஒரு சமுதாயம். கல்வி தரத்தினால்தான் சமூக மாற்றங்களை உருவாக்க முடியும், உருவாக்கி இருக்கிறோம். மாற்றம் என்பது வளர்ச்சி. கல்வித்துறையில் வரவேற்கத்தக்க பல மாற்றங்களை அறிமுகப்படுத்தி மாணவர்களை புதிய கல்வி திட்டத்திற்கும்
கற்பிக்கும் முறைகளுக்கும்

இன்றைய ஆசிரியர்கள் தயார் செய்கின்றனர். அறிவியலும் தொழில்நுட்பமும் ஆட்சி செய்யும் இக்காலகட்டத்தில் ஆசிரியர் பொறுப்பு பன்மடங்கு கூடியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். மாற்றங்கள் நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கும் புத்துணர்ச்சி பெறுவதற்கும் உள்ள வழி. மாற்றம் என்ற கதவிற்கு திறவுகோல் ஒவ்வொரு ஆசிரியரிடமும் உள்ளது. அவர்கள் நினைத்தால் சாதிக்க முடியாதது ஏதும் இல்லை என்று கூறலாம். ஒரு மாணவன் தன் வீட்டில் பெற்றோருடன் செலவழிக்கும் நேரத்தை விட பள்ளியில் ஆசிரியருடன் சக மாணவர்களுடன் செலவழிக்கும் நேரம்தான் அதிகம். பெற்றோர்கள் அவனை பற்றி அறிவதை விட அவன் ஆசிரியரே அவனை நன்கு அறிகின்றார். அவரின் உந்துதனால், அதாவது என்கரேஜ்மெண்டினால், அவன் மேலும் ஊக்கமடைந்து இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல பலன் தரும் விருட்சமாக வளர்கின்றான். அறிவு, நடை, உடை, பாவனை, பண்பு என்று எல்லாவற்றிலும் மாணவர்கள் பின்பற்றும் ஒரு சிறந்த ரோல் மாடலாக திகழ்பவர்கள் ஆசிரியர்கள். ஒரு அரசியல்வாதி சரியில்லை என்றால் 5 வருட காலம் நாட்டின் முன்னேற்றம் தடைபடும். ஒரு தொழிலதிபர் தோற்றால் பொருளாதாரம் பாதிக்கப்படும். ஆனால் ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் ஒரு நல்ல தலைமுறையே காணாமல் போய்விடும். ஆகவே ஒவ்வொரு ஆசிரியரும் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறார்கள். மாணவர்களின் நம்பிக்கையை சிதறாமல் அவர்களுக்கு பயன்படும் வழியில் கற்றுக் கொடுப்பது ஒரு சிறந்த ஆசிரியருக்கு கைவந்த கலை என்றுதான் கூற வேண்டும். ஒவ்வொரு துரோணாச்சாரியருக்கும் ஒரு அர்ஜுனன் வேண்டும். தங்கள் மாணவனை பற்றி பெருமைப்பட வேண்டும். நல்ல நிலையில் இருக்கும் மாணவனை பார்த்து கர்வம் கொள்ள வேண்டும். நான் உருவாக்கியவன் இவன் என்ற பெருமிதம் வேண்டும். ஒரு மருத்துவர் போல் அறியாமை எனும் நோயிடமிருந்து மாணவனை காப்பவர் ஆசிரியர் எனும் வைத்தியன். ஒவ்வொரு மாணவனுக்குள்ளும் ஒரு விஞ்ஞானியோ, அரசியல்வாதியோ, மருத்துவரோ ஒளிந்து கொண்டிருக்க கூடும். சிப்பிக்குள் இருக்கும் முத்தை கவனமாக வெளியில் எடுப்பது போல் ஒரு ஆசிரியர் மாணவனின் தனித்திறமையை அறிந்து செயல்படுகிறார். அதுதான் திவ்ய நேத்திரம் என்பது. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் திவ்ய நேத்திரம் இருக்கிறது. அந்த பார்வைக்கு மாணவனின் உள்ளில் இருக்கும் திறமையை அடையாளம் காணும் திறனும் இருக்கிறது. அதை உற்சாகப்படுத்தி ஊக்குவிக்கும் போது சிறந்த மாணவ சமுதாயம் உருவாகிவிடும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. மனிதனின் உயர்வு அவன் பெறும் ஊக்கத்தில் இருப்பது. அந்த ஊக்கத்தை தருவது ஆசிரியர் பெருமக்களே. உலகத்தையே ஒரு குடையின் கீழ் ஆண்ட சக்கரவர்த்தி அலெக்சாண்டரிடம் அவர் சாதனைக்கு காரணம் யார் என்று கேட்டதற்கு அவர் கூறிய பதில், நான் இந்த உலகத்திற்கு வர காரணம் என் பெற்றோர், இந்த உலகமே என்னிடம் வர காரணம் என் ஆசிரியர்கள் என்றாராம். இதுதான் ஆசிரியரின் சக்தி. எந்த பணிக்கும் இல்லாத அங்கீகாரம் ஆசிரியர் பணிக்கு உண்டு. இவர் என் ஆசிரியர் என்று பலர் மத்தியில் பெருமையாக கூறிக்கொள்ளும் அங்கீகாரம் பெற்றவர்கள் ஆசிரியர்கள். ஏணிப்படியா எக்காலமும் நின்று நாம் ஏறுவதை ஏறிட்டு பார்த்து உவகை கொள்பவர்கள் அவர்கள். வகுப்பறையில் கண்டிப்பான ஆசானாக, மைதானத்தில் உடன் விளையாடும் நண்பனாக, மாணவனின் நலத்தை கருதும் தாயாக, அவன் ஒழுக்கத்தை வளர்க்கும் தந்தையாக பல பரிமாணங்களில் ஒளிர் விடுபவர் ஒரு ஆசிரியர். வகுப்பறையில் ஒரு தேசம் உருவாகிறது என்ற சான்றோர் வாக்கிற்கு இணங்க பல தேச தலைவர்களை, விஞ்ஞானிகளை, எழுத்தாளர்களை உருவாக்குபவர் ஆசிரியர். பல மாமேதைகளை புகழெனும் ஏணியில் ஏற்றிவிட்ட பெருமை அவர்களுடைய ஆசிரியர்களை சாரும். ஆசிரியர் பணி ஒரு உன்னதமான பணி. பொறுப்புடன் மாணவர்களை செதுக்கும் சிற்பிகள் அவர்கள். ஒரு நல்ல ஆசிரியர் வகுப்பறையில் மட்டும் ஆசிரியராக இருப்பதில்லை. தன் மாணவர்களுக்கு நல்வழியை காட்டும் வழிகாட்டியாக செயல்படுகிறார். ஆகாயத்தின் கீழ் உள்ள அனைத்து விஷயங்களும் அறிந்தவர் என் ஆசிரியர் என்ற அபரிமிதமான நம்பிக்கையை வைத்திருப்பவர்கள் மாணவர்களும் பெற்றோர்களும். ஒரு விளக்காக இருந்து மற்ற விளக்குகளை ஏற்றி ஒளிவிட செய்பவர் ஒரு ஆசிரியர். பண்பிலும் அறிவிலும் சிறந்து விளங்கி மாணவ சமுதாயத்தை நல்வழியில் கொண்டு செல்கின்றனர். மாணவர்களுக்கு கற்பிப்பதுடன் அவர்களும் கற்கிறார்கள். மாணவர்களை வளர்ப்பதுடன் அவர்களும் வளர்கிறார்கள். சிற்பியும் சிலையுமாக இருந்து கடமை ஆற்றுபவர்கள். தன்னை உருவாக்கிய ஆசிரியரை ஒருபோதும் மறவாது நன்றி மறப்ப

பயிற்சி கொடுங்கள். ஏமாற்றி வெற்றி அடைவதை விட தோல்வி அடைவது மேல் என்பதை உணர வையுங்கள். நல்லதை மட்டும் பின்பற்ற கற்றுக் கொடுங்கள் என்று எழுதியிருக்கிறார். என்ன ஒரு வேண்டுகோள், மனதை தொடும் பணிவான வேண்டுகோள். பெற்றோர் செய்ய முடியாததை ஆசிரியரால் சாதிக்க முடியும் என்பதை இந்த அழகான கடிதம் உணர்த்துகிறது. மாணவனின் போக்கில் தடுமாற்றம் தெரிந்தால், வகுப்பில் உற்சாகம் குன்றி காணப்பட்டால் காரணம் கண்டறிய முயற்சிக்க வேண்டும் ஆசிரியர். அதன் போக்கில் விட்டுவிடலாகாது. முடிந்தால் பெற்றோரை அழைத்து கலந்து ஆலோசிக்கலாம். வெவ்வேறு குடும்ப சூழ்நிலையிலிருந்து வரும் குழந்தைகளுடன் பழகும் போது சில கெட்ட பழக்கங்கள் வரலாம். முளையிலேயே அவை கிள்ளி எறியப்பட வேண்டும். வெற்றி பெறுவதுதான் மகிழ்ச்சி என்று எண்ணாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று உணரச் செய்ய வேண்டும். நூடுல்ஸ் மாதிரி வாழ்க்கை உடனே பொங்கி வந்து விடாது என்பதை புரிய வைக்க வேண்டும். ஆக ஒரு ஆசிரியர் நல்ல நண்பனாக, அன்பான ஒரு தந்தையாக அல்லது தாயாக, சிறந்த மனநிலை ஆய்வாளராக, ஒழுக்கத்தை போதிக்கும் நல்ல ஆசானாக, கடமை தவறாத கண்ணிய மாணவராக பரிமளிக்க வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இந்த பருவத்தில் குழந்தைகளுக்கு ஆசிரியர் வடிவில் ஒரு நல்ல வழிகாட்டியின் துணை அவசியமாகின்றது. எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள்தான் இம்மண்ணில் பிறக்கையிலே. வளர்ப்பும் சூழலும் அவர்களை வித்தியாசப்படுத்துகின்றன. விதத்தை விதைகள் எல்லாம் முளைப்பதில்லை, முளைப்பது எல்லாம் மரமாவது இல்லை. தன்னால் விதைக்கப்பட்ட விதைகள் என்றாவது ஒரு நாள் நல்ல விருட்சமாக வளரும் என்ற நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு ஆசிரியரும் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். அவருக்கு பக்க பலமாக இருந்து செயல்படுவது ஒவ்வொரு மாணவனின் கடமை. ஆசிரியர் மாணவர் உறவு நேர்மையுடன், இரு தரப்பினரும் புரிதலுடன் செயல்படும் போது எதையும் சாதிக்க முடிகிறது. மாணவ சமுதாயம் தன் பொறுப்பை உணர்ந்து நடந்து கொண்டால் கல்வித்தரமும் உயரும், நல்ல சமுதாயமும் உருவாகும். வாழி கல்வி செல்வம், எய்தி மனம் மகிழ்ந்து கூடியே மனிதர் யாவும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வோமே என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளை உண்மையாக்குவோம். குடத்து விளக்காய் இருந்து கொண்டு தன் மாணவர்களை குன்றிலிட்ட விளக்காய் குன்றா புகழுடன் விளங்கச் செய்யும் ஆசிரிய பெருமக்களை சிரம் தாழ்த்தி வணங்குவோம். ஆசிரியர் தினம் மட்டுமல்லாது என்றும் வணங்கத்தக்கவர்கள் கல்வி புகட்டும் ஆசான்கள். வாழ்க ஆசிரிய சமுதாயம், வளர்க அவர் தம் பணி.

நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது திருமதி மாலதி சுந்தரராஜன் அவர்கள் எழுதி வழங்கிய உரை எழுத்தறிவித்த இறைவன்.

மருத்துவமனைக்கு செல்வது என்றாலே ராஜுவுக்கு பிடிக்காது. சின்ன வயசிலிருந்தே அப்படித்தான். ஜுரம், வயிற்றுவலி ஏதாவது வந்தால் அம்மா அவனை கூட்டிக் கொண்டு மேலத்தெரு சண்முக வைத்தியரிடம்தான் போவாள். ராஜுவும் முரண்டு பிடிக்காமல் ஆனால் சிணுங்கிக் கொண்டே போவான். அங்கே ஊசி போட மாட்டார்கள், கஷாயம் கொடுப்பார்கள். இரண்டு அச்சுவெல்லம் வேண்டும் என்று கேட்டு அடப்பிடித்து வாங்கிக் கொண்டு கஷாயம் குடிப்பான். பெரிய ஆஸ்பத்திரிக்கு போவது என்றால் அழுது அடம்பிடித்து ஒரே ரகளைதான். அம்மா அவனை இடுப்பில் தூக்கி வைத்து இறுக்கி பிடித்து கொண்டு ஓட்டமும் நடையுமாக செல்வாள். அவன் திமிரிக் கொண்டே இருக்க அவள் ஓடுவாள். ஊசி போட்டு முடிந்ததும் அது வாங்கித்தா, இது வாங்கித்தா என்று அம்மாவை படுத்தி எடுப்பான். பெரியவனான பின்பு உடம்புக்கு வந்தால் முடிந்தவரை மருத்துவமனைக்கு போகாமல் இருக்கத்தான் பார்ப்பான். மெடிக்கல் ஷாப் போய் சொல்லி ஏதாவது மருந்து வாங்கி போட்டுக்கொள்வான். இப்போது அம்மா மருத்துவமனையில் இருக்கிறாள். விடியற்காலை 4 மணிக்கு மனைவி பவித்ரா கைபேசியில் அழைத்து விவரம் தெரிவித்ததும் அவன் உடனே கிளம்பி 4 மணி நேர பயணம் முடித்து இப்போது வந்து நிற்கிறான். கைபேசியில் சார்ஜ் இல்லை என்று தெரிந்தது. அவன் மிகுந்த பதட்டத்துடன் மருத்துவமனையின் உள்ளே சென்றான். ரிசப்ஷன் கவுண்டரில் முன்னால் 4 பேர் நின்றனர். அவனை யாரும் கவனிக்கவே இல்லை. அது ஒரு தனியார் மருத்துவமனை, ரொம்ப பெரிதல்ல என்றாலும் கூட்டம் இருந்தது. அவனது முறை வந்ததும் கவுண்டரிலிருந்த பெண் என்ன என்று கேட்டார். என் அம்மாவை இங்க அட்மிட் பண்ணியிருக்காங்க, எந்த ரூம்னு தெரியணும் என்றான். அம்மா பேர் என்ன? செம்பி என்றவன் அவசரமாக செண்பகவல்லி என்றான். இனிஷியல் என்ன? இங்க 2 செண்பகவல்லி இருக்காங்க. அவன் தடுமாறினான். அம்மாவை பலரும் செம்பி, செம்பியக்கா, செம்பியத்தே என்றெல்லாம் தான் அழைப்பதைத்தான் அவன் கேட்டுள்ளான். அவன் யோசித்தபடி நிற்பது கண்டு அவள் அவன் பின்னால் நின்ற ஒருவரிடம் என்ன என்றாள். அவன் சற்று நகர்ந்து நின்றான். இனி வயது கேட்பார்களோ, அம்மாவுக்கு என்ன வயது இருக்கும்? எனக்கு 33, அப்பா அம்மாவுக்கு 58 இல்ல 60 என்று கணக்கு போட்டான். அப்போது நர்ஸ் உடையில் வந்த ஒரு பெண் அவ அம்மா பேரு சி செண்பகவல்லி, வயது 57 என்று சொன்னாள். ராஜு நிமிர்ந்து பார்த்தான். வேப்ப மரத்தடி வீட்டு விமலா அத்தை. அவனுக்கு சற்று நிம்மதியாயிற்று. ஒரே தெருவில் கடைசி வீட்டில் இருக்கும் விமலா அத்தையை பார்த்தே நீண்ட காலமாயிட்டே என்று நினைத்து கொண்டான். அவனை எனக்கு தான் தெரியும், ஆனா அவனுக்கு என்னன்னு இல்ல, யாருமே தெரியாது என்று சற்று கிண்டல் துணிக்கும் குரலில் சொல்லிவிட்டு, இந்த வராந்தா வழியா நேராப்போ, கடைசி ரூம் நம்பர் 110 என்று கை காட்டினாள். கொஞ்ச நேரமா பேஷண்ட் கூட பைஸ்டாண்டர் இல்ல, பேஷண்ட மட்டும் தனியா இங்க வச்சு பார்க்க முடியாது என்றாள் இன்னொரு நர்ஸ். அவன் ஒன்றும் பதில் சொல்லாமல் அவசரமாக நடந்தான். கடைசி அறைக்கு சென்றபோது அவனுக்கு மூச்சு இறைத்தது. அங்கே அம்மா கண்மூடி படுத்திருந்தாள். ட்ரிப் ஏறிக்கொண்டிருந்தது. அவன் அருகே சென்று அம்மா என்று அழைத்தான். அம்மாவின் கையை தொட்டு மீண்டும் அழை

அம்மாவை தொட்டு எத்தனை காலமாயிற்று, அம்மாவின் அருகில் அமர்ந்து எத்தனை காலமாயிற்று. சும்மா ஊர்கதை பேசினதெல்லாம் சிறு வயதில்தான். வளர்ந்த பின் அம்மா ஏதாவது பேச வந்தாலும் அவன் அக்கறை இல்லாமல் மொபைலை பார்த்தவாறு இருப்பான். அம்மாவும் பேச்சை நிறுத்தி விடுவாள். என்ன செய்வதென்று தெரியாமல் அம்மாவை பார்த்து கொண்டு அப்படியே நின்றான். நர்ஸ் விமலா வந்தாள். ஏ ராஜு, நேத்திக்கு உங்க அம்மா என்ன சாப்பிட்டாங்க? அவன் பதறினான். நான் தான் ஊர்ல இல்லையே, இப்பதானே வந்தேன். பவித்ராவுக்கும் தெரியாதான், அவளும் மகனும் நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்டாங்களாம். அவள்கிட்ட மறுபடி கேளு. என் செல்லில சார்ஜ் இல்ல என்று அவன் சொன்னதும் விமலா என்னமா முணுமுணுத்து கொண்டு நடந்து போனாள். அவன் சுவரோரமாக கிடந்த பெஞ்சு மேல் அமர்ந்து யோசிக்க தொடங்கினான். கடந்த 33 வருடங்களில் அம்மாவுக்காக ஆஸ்பத்திரி சென்றதே இல்லை. எப்போதாவது ஜுரத்துக்கான அல்லது வலிக்கான மாத்திரை வாங்கி கொடுத்ததுண்டு. அம்மாவுக்காக நான் என்ன செய்துள்ளேன்? அவ்வப்போது கொஞ்சம் பணம் கொடுப்பது தவிர அது கூட அம்மா வேண்டாம் என்றுதான் சொல்வாள். வீட்டின் பின்பக்கம் கொல்லையில் கத்தரி, வெண்டை, வெள்ளரி, கீரை என போட்டுள்ளாள். அதெல்லாம் மேலத்தெரு குமரேசனிடம் கொடுத்து சந்தைக்கு அனுப்புவாள். அதில் கொஞ்சம் பணம் கிடைக்கும். ஓய்வு நேரங்களில் கருப்பிட்டு வைப்பதற்கான சிறு ஓலை பெட்டிகள் செய்வாள். அதிலும் ஏதாவது கிடைக்கும். அவள் பொழுது அப்படி போகிறது. இப்போது அப்பா லாரியில் ஓடிக்கொண்டிருந்தார். 4-5 நாட்களுக்கு ஒரு தரம் வரும்போது மிகுந்த போதையில் இருப்பார். அம்மாவிடம் சண்டை போடுவார். அவன் ஏதாவது பேசினால் அவனை அடிக்க வருவார். +2 எல்லாம் ஆனபோது அவன் தூரத்து சொந்தத்தில் உள்ள ஒரு அத்தை வீட்டுக்கு போய்விடுவான். மாமா இல்லாத, குழந்தையும் இல்லாத அந்த அத்தை முகம் சுளிக்காமல் அவனுக்கு சோறு போட்டாள். அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது அம்மாவும் அப்பாவும் சுமூகமாக பேசிக்கொண்டிருப்பதை காணும்போது அவனுக்கு எரிச்சலாக இருக்கும். அம்மாவிடம் எரிந்து விழுவான். ஆனால் அம்மா, அப்பான்னு ஒத்தர் வேணும்பா என்பாள் அமைதியாக. 10 நாட்கள் படுக்கையில் கிடந்து அப்பா போய்விட்டார். அப்போது அவன் ஒரு மொபைல் கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். நிறைய விடுப்பு எடுத்து விட்டபடியால் அவனை வேலையை விட்டு நீக்கிவிட்டார்கள். பின்னர்தான் வெளியூர் போய் சற்று பெரிய கம்பெனி ஒன்றில் ஸ்டாக் எடுக்கும் வேலையில் இருக்கிறான். அப்பா இருக்கும்போதே, அம்மா, இவர் இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு யாரு பொண்ணு தருவாங்க என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தான். பின்னர் அப்பா போனதும் அவன் தனக்கு தெரிந்த பவித்ரா என்றொரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றும் சொன்னான். அம்மாவுக்கும் அந்த பெண்ணை தெரியும். ஆனால் அம்மா அது வேண்டாண்டா என்றாள். அவ அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் பகை. உங்க அப்பா உறவுக்காரங்க ஒத்தரும் ஒத்துக்க மாட்டாங்க, கல்யாணத்துக்கு யாரும் வரமாட்டாங்கடா என்றாள். ஆனால் அவன் பிடிவாதம் பிடித்தான். பின்னர் மிக கொஞ்சம் பேர் மட்டும் கலந்து கொள்ள அந்த திருமணத்தை கோயிலில் வைத்து நடத்தினாள். நகை வரதட்சணை ஒன்றும் கேட்கவில்லை என்பதால் பவித்ராவின் அப்பா பகை சண்டை எல்லாம் மறந்துவிட்டார். திருமணத்திற்கு பின் பவித்ராவை ஊரிலேயே விட்டுவிட்டு போனான். அவன் வேலை பார்க்கும் இடத்துக்கு அழைத்து சென்றால் கட்டுப்படியாகாது என்றான். வாரா வாரம் வந்து போய்க் கொண்டிருக்கிறான். இப்போது ஒரு குழந்தையும் இருக்கிறது. 6 வயதாகிறது. ராஜுவின் வரவிற்காக 11 மணி வரை வாசற்படியில் உட்கார்ந்திருப்பாள் அம்மா. வந்ததும் லேசாக சிரித்துவிட்டு, எதுக்காக வெயிட் பண்றீங்க, தூங்க வேண்டியதுதானே என்றபடி மாடிக்கு போய்விடுவான். ஞாயிற்றுக்கிழமை மதியம் கீழே வந்து சாப்பிடும்போது அம்மாவை கண்டால் சாப்பிட்டாச்சா என்பான். அதோடு சரி. அந்த வீட்டில் ஒரு முன்னறையும் வலப்பக்கம் அடுப்படி, இடப்பக்கம் ஒரு அறை. அங்கேதான் அம்மா படுத்திருப்பாங்க. குழந்தை பள்ளி செல்ல ஆரம்பித்த பின் பவித்ரா வீட்டில் போர் அடிக்கிறது என்று சொல்லி புடவை பிசினஸ் தொடங்கினாள். அவளது மளிகைக்கடை சித்தப்பா அவரது கடைக்கு அடுத்த துணிக்கடையில் இருந்து ஒரு சில புடவைகளை எடுத்து வந்து கொடுத்தார். அவள் ஒரு மரபீரோ வாங்கி அம்மா படுக்கும் அறையில் வைத்து துணிகளை அடுக்கி வைத்தாள். தெருமனை பள்ளியில் உள்ள ஆசிரியைகள், அடுத்த தெருவில் கம்பெனியில் வேலை செய்பவர்கள் எல்லாம் வந்து வாங்கி சென்றார்கள். 3 மாத தவணைகளில் பணம் தந்தால் போதும் என்றாள். வருபவர்களிடம் சும்மா வெட்டியாக அரட்டை எடுத்து பொழுதை போக்கினாள். இருக்க இடமில்லாது அம்மா பின்பக்கம் உள்ள சின்ன அறைக்கு ஜாகையை மாட்டிக்கொண்டாள். ஆக முன்பு போல் ராஜுவுக்கு அம்மாவை பார்க்கவும் முடியாமல் போயிற்று. அம்மா சாப்பிட்டாங்களா என்று பவித்ராவிடம் கேட்டால், அதெல்லாம் சாப்பிடாமலா இருப்பாங்க, இதுல கேக்க என்ன இருக்கு என்று அலட்சியமாக பதில் சொல்லிவிடுவாள். இப்போதெல்லாம் அம்மாவுக்கு நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது.

என்பதெல்லாம் ராஜுவின் கவனத்திற்கு வரவே இல்லை. ஒரு வருடத்திற்கு பின் புடவை பிசினஸில் நஷ்டம் என்று சொல்லி அதை நிறுத்தி வைத்தாள். பின்னர் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறாள். காலையில் 9 மணிக்கு போய்விட்டு சாயங்காலம் 5 மணிக்கு வருவாள். வந்ததும் கொஞ்ச நேரம் தூங்குவாள். பள்ளியில் இருந்து வரும் குழந்தையை கூட்டி வருவது, சாப்பாடு தருவது, விளையாடும் போது கூடவே நிற்பது என்று அம்மாவுக்கு வேலை கூடிக்கொண்டே போனது. அம்மா காலைக்கும் மதியத்துக்குமான சமையல் செய்வாள். பவித்ராவும் குழந்தையும் காலையில் சாப்பிட்டுவிட்டு மதியத்துக்கு கையில் எடுத்து செல்வார்கள். மீதி இருப்பதை சாப்பிட்டு அம்மா நாட்களை கடத்தினாள். இரவில் அநேகமாக நூடுல்ஸ் கிண்டி சாப்பிட்டுவிட்டு பவித்ராவும் குழந்தையும் மாடிக்கு போய்விடுவார்கள். தொலைக்காட்சியும் கைபேசியும் அவர்களின் நேரத்தை எடுத்துக்கொண்டது. அம்மாவுக்காக நேரம் யாரும் ஒதுக்கவில்லை. ராஜு எழுந்து வெளியே வந்து வராந்தாவை பார்த்தான். யாருடைய நடமாட்டமும் இல்லாமல் கிடந்தது வராந்தா. இந்த பவித்ராயே இன்னும் வரவில்லை. இப்போது மணி 11 தாண்டிவிட்டதே. அம்மா இன்னமும் விழிக்கவும் இல்லை. அம்மாவை அட்மிட் செய்துவிட்டு குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு உடனே வர்றேன் என்று விமலாவிடம் சொல்லிவிட்டு சென்றாளாம் பவித்ரா. இவ்வளவு நேரம் என்ன செய்கிறாள்? போன் எப்படி சார்ஜ் செய்வது? வீட்டிற்கும் போக முடியாது. அவன் தனியாக தவித்தான். யாரு மற்றவன் போல் உணர்ந்தான். அவன் மனதில் பல காட்சிகள் ஓடின. இடுப்பில் வைத்து இறுக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு செல்லும் அம்மா, இரவு 11 மணி வரை தனது வருகைக்காக காத்திருக்கும் அம்மா, அப்பாவுக்கும் தனக்கும் இடையில் நின்று இருவரது திட்டுகளையும் சகித்து கொண்டு மௌனமாகவே இருந்த அம்மா, காய்கறி பயிரிட்டு ஓலை பெட்டிகள் செய்து தனக்கு வருமானம் பார்க்கும் அம்மா, தனக்கு என்று எதுவும் வேண்டும் என்று கேட்காத அம்மா, பவித்ரா அவளது இஷ்டத்துக்கு ஏதாவது நிறத்தில் புடவை எடுத்து பண்டிகை நேரங்களில் தருவாள். அதை கண்களில் ஒட்டி கொண்டு நல்ல நிறம் என்பாள். பணம் ஏதாவது கொடுத்தால் அவகிட்ட கொடு, அவதானே செலவெல்லாம் பார்த்துக்கிறா என்னும் அம்மா. இன்னும் நிறைய காட்சிகள் அவனது மனத்திரையில் ஓடிற்று. தனக்கு பிடித்த பெண்ணை திருமணமும் செய்து வைத்தாள். அவனுக்கு கண்களில் ஈரம் படர்ந்தது. அவன் அம்மா அருகே சென்று மெலிந்த கால்களை பார்த்தான். பாதங்களில் வெடிப்புகள் இருந்தன. அம்மா பக்கத்தில் இருந்த போதும் தான் வெகு தூரத்தில் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. வாசலில் நிழலாடிட்டு விமலாதான். அம்மா என்ன சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சா நல்லது. நீ நேத்து இங்க இல்ல, சரி. முந்தநேத்து? அவன் பேசாமல் நின்றான். சரி, போன வாரம் வந்தபோது அம்மா மதியம் என்ன சாப்பிட்டாங்க, நைட்டு என்ன சாப்பிட்டாங்க, ஞாபகப்படுத்தி சொல்ல பார்க்கலாம் என்றபடி அம்மாவின் புடவையை கால் பக்கம் இழுத்து விட்டாள். சின்னதாக கிழிசல் கண்ணில் பட்டது. அவன் ஞாபக அடுக்குகளிலே தேடினான். போன ஞாயிற்றுக்கிழமை குழந்தையை அடம் பிடித்தான் என்று கடைக்கு போய் சிக்கன் பிரியாணி வாங்கி வந்தான். அம்மா வீட்டில் சோறு வைத்திருப்பாள், சாப்பிட்டிருப்பாள். இதில் கேட்க என்ன இருக்கிறது என்று நினைத்து அவனும் அவளும் குழந்தையுமாக மாடி அறைக்கு போய் சாப்பிட்டார்கள். சொல்லு என்றாள் விமலா மறுபடியும். அதெல்லாம் பவித்ராவுக்கு தான் தெரியும், அவதானே வீட்டில் இருக்கா என்றான் மெல்ல. நீ போன் பண்ணி கேக்கறது இல்லையா? என்னம்மா சரிங்க, மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க, சுகருக்கான மருந்து மாத்திரையெல்லாம் இருக்கா, ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு எல்லாம். சி செண்பகவல்லிங்கிறது உன்னோட அம்மா தானே? அப்பா இருந்தா அது வேற விஷயம். அது பவித்ரா எல்லாம் பார்த்துப்பா. பவித்ரா எல்லாம் பார்த்துக்குவான்னு நீ நினைக்கிற? நல்லா பார்த்துக்கிறாளான்னு நீ கண்டையோ? அவளுக்கு அவ வேலை, குழந்தைன்னு எத்தனையோ காரியங்கள். இப்ப இந்த பெட்ல படுத்திருக்கிறது உன்னோட அம்மா. நூடுல்ஸ் தயார் பண்ணி அவளும் குழந்தையும் சாப்பிடுறதோட அவளோட வேலை முடிஞ்சு போச்சு. அம்மா ஃப்ரிட்ஜில் இருந்து 2 நாளோ 3 நாளோ ஆன பழையது ஏதாம் சாப்பிட்டிருப்பாங்க. பவித்ராவுக்கு இதுலயும் அக்கறை இல்லை. அவ எப்போதும் மாடியில தானே இருக்கா, கீழே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு என்ன தெரியும்? நான் கேட்டபோது அம்மா தட்டில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போவாங்கன்னு சொல்றா. ரூமில் உக்காந்து அவங்க சாப்பிடுவாங்களா இல்ல அங்க பின்வாசல்ல வந்து நிக்கிற நாய்க்கும் பூனைக்கும் போடுவாங்களோன்னு யாரு கண்டா? அவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டா என்ன? நீ வரபோது 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்டா என்ன? அப்போ உங்களுக்கு மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்டா தான் இறங்கும். உன்னோட அம்மாவை பார்த்துக்க வேண்டியது உன் வேலை. நீ இப்ப கூட பாரு, காலையில அட்மிட் பண்ணிட்டு அவளோட மளிகைக்கடை சித்தப்பாவை இங்க விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு இதோ வரேன்னு போனவதான். மளிகைக்கடை சித்தப்பாவும் போயிட்டாரு. மத்தியானமும் ஆச்சு, பவித்ரா இன்னும் வர காணோம். விமலா சற்று கோபமாகத்தான் சொன்னாள். பின் ஒரு சார்ஜர் கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரேன்

என்றபடி வெளியே போனாள். பவித்ராயே இன்னும் வரவில்லை. ஒருவேளை சமையல் பண்ணி எடுத்து வரலாம் என்றிருக்கிறாளோ, அல்லது வேலைக்கு போய்விட்டாளோ, அல்லது உங்க அம்மாவை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு விட்டத்தியா இருக்காளோ. அவன் வெளியே வராந்தாவில் ஒரு தூண் சாய்ந்து நின்றான். அவன் மகன் வளர்ந்து பெரியவனாகி வராந்தாவில் நிற்பது போலவும் தான் படுக்கையில் கிடப்பது போலவும் அவனுக்கு தோன்றியது. என்னையும் பவித்ராவையும் பார்த்துத்தானே என் மகன் வளர்வான். அவனுக்கு பெருமூச்சு வந்தது. இவள் ஏன் எப்போது மாடி அறையில் தொலைக்காட்சியும் மொபைலுமாகவே இருக்கிறாள்? இரண்டு பேர் இருக்கும் வீட்டில் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக இருக்க வேண்டாமா? அம்மா மட்டும் அடுப்படியில் இருந்து, பவித்ரா இட்லி சூடா இருக்கு, மூணு பேரும் சாப்பிடுங்க, பவித்ரா ரெண்டு நிமிஷம் இரு குழம்ப சூடு பண்ணி தரேன் என்று சொல்வது கேட்கும். நீ மதியம் சரியா சாப்பிடவே இல்லையே பவித்ரா, சீக்கிரம் சாப்பிடு என்று அம்மா சொல்வார் என பவித்ராவே சொல்லியுள்ளார். நான் மட்டும் என்ன செய்தேன்? மதியம் அம்மாவை கூப்பிட்டு ஏதாவது பேசியுள்ளேனா? இரவு அவள் மாடியில் இருக்கும் போது போன் பண்ணி, பவித்ரா அம்மாட்ட போன் கொடு என்றால், ஆமா நான் இப்ப அதுக்காக படி இறங்கி போகணுமாக்கும் என்று சிணுங்குவாள். அம்மாவின் கைபேசி கெட்டு போன பின் அவள் புதுசு வாங்கி கொள்ளவில்லை. நான் அம்மாவை கவனிக்கவே இல்லை என்று நினைக்கையில் அவனுக்கு அழுகை வந்தது. அவன் சும்மா கைபேசியை எடுத்து பார்த்தான். விமலா ஒரு சார்ஜர் கொடுத்து விட்டு அப்பா இல்லாத அம்மாவையும் அம்மா இல்லாத அப்பாவையும் நல்லா பாத்துக்கணும், கூடுதல் அக்கறையோட கவனிச்சுக்கணும் என்று சொல்லிவிட்டு போனாள். ராஜு மொபைல் சார்ஜர் போட்டுவிட்டு மறுபடியும் வராந்தாவில் நின்று கொண்டான். அம்மா என்ன சாப்பிட்டாள் என்று மருத்துவர் வந்து கேட்டால் என்ன சொல்வது? பவித்ரா அதற்கு முன் வந்து விடுவாளா? ஏன் பவித்ரா வராமல் இருக்கிறாள்? சரி, சார்ஜ் ஏறினதும் பேசலாம். பக்கத்து வீட்டுக்காரருடைய கைபேசி எண் கூட தெரியாது. பவித்ராவின் எண் கூட சரியாக ஞாபகத்தில் இல்லை. முதல் இரண்டு எண்கள், கடைசி இரண்டு எண்கள் தெரியும். நடுவில் அது என்ன, மூன்றா எட்டா? அவன் குழம்பினான். பவித்ரா வந்தாலும் அம்மா என்ன சாப்பிடுகிறாள் அல்லது என்ன சாப்பிட்டாள் என்று ஏதோ யூகித்துத்தானே அவளும் சொல்வாள். அம்மாதான் கண் விழிக்க வேண்டும், அம்மாவுக்குத்தான் தெரியும். அறையில் படுத்திருக்கும் அம்மாவை பார்க்க வசதியாக அடுத்த தூணோரம் போய் நின்று கொண்டான். வராந்தா காலியாக இருந்தது. அவன் தனி ஆளாக உணர்ந்தான். அம்மாவுடனேயே கண் விழிக்க வேண்டுமே என்று கடவுளுடன் வேண்டிக் கொண்டு அவன் நின்று கொண்டிருந்தான். நேரம் போய்கொண்டிருந்தது.